0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by சொர்ணவில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ணவில லாக் செய்யாம். உடன் தனி விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
1: இன் அசோசியேஷன்
0: வித் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கால் 800-786 வாட்ஸ்அப் 7405055 or visit bima.com.qa
2: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களோட சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை visit மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
1: in association
0: with third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
2: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: நோக்கு வெள்ளிக்கிண்ணம் துள்ளி தோளும் புன்னச்சேல.
1: You are listening to Radio Suno 91.7 FM. 91.7 FM.
2: Qatar's favorite radio station.